மவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மரா.

காஷ்மீரம் புதிரும் நின்சொடிகள் என்னில் பூக்கும் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஒரு ஸ்வரமா ஒரு லயமா அருகில் வர அனுமதி அருளு ராஜீவம் விடரும்.